நகைச்சாலை குளத்தலை மயமலாளிமோ மரிசாசில கச்சனும் மயமா குபாத்தா நீ புக்கோலா குங்கல மயமு அமோயா அறிவஸ் குவத்தங்கி மாஸ்கேட்டை சக்ளரஸ் நே மொபைலா குயாவிக்கோ வரிபக்க ஜஸ்கிருத்தி சஹர்தாப் மயமா குபாத்தா அறிவஸ் குவத்தங்கி நே குசுவா பே குயா விக்கியத்தஹா மவுப்பல வனஹம் Asichaba sopoliswa kungami hato yelukeram. Malana kwa imala kawane ni kubato kwa kufutumala ka malotoli askai alibes kubatangi maribaka zambuwe la wanaham. Malwa kawane alibes kubatangi kwa kufutumala ni maima kwa kuchisa maribaka za mtulo kulibawi kwa wanaham. Ali maribaka ze mkubanyi rizazi ni mbundia kwa kufutumala. Maemo amwe alibele zuku batenge mwari bakaze shutana mwala upala bona ungere la mwaya obata kwa kwa mwaya maemo apahami mwari chika alambuela wana hamu me kwa mkule kwa malaka wane ni kubata yoki ya kufutumala kambu ndu kwa makalo kuliba mutulo mane ni hala mkule ramu malotole aska alibele zuku batenge mwambuela wa mkulelamu. Maemo amoya awalikani kwa kumoya wata umbala alivezu kwa tangi mwambuela wiko kuliba mboela maramo choni baka zeri mtolo nihala mkulelamu. Hai mali baka zemwe kwa ni moya ovata kwa kumoya maimu hapa hami mwambuela kuliba wiko mane ni wiko halambuela wa mkulelamu. Mandinda kwa liwate kwa vavispei arive zikupahama ka 12 minutes to 10 o'clock ne okterafasi ka 11 minutes to 4 o'clock ne kupahama pe ka half past the 10 ya mazibwana lizazima vendo kulipa zuzi ka 14 past the 7 leka likela 21 minutes past the 6 o'clock ya mazibwana. Maemo a kubata ni kufutumala mwari tolopo za Namibia. Rand is kite 19, Arnos 920, Arab 919, Aus 515, Bitapos 1527, Enana 1429, Hubabis 1125, Redfontein 1026, Elona Fidi 1428, and Spain 12710. Karasberg 613, Katamlilo